4.6 மீட்டர், 684 கிலோஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒளிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 16 நாள், அக்டோபர் மாதம் 3 தேதி சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.

இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குறளமுதம், தகவல் நேரம், இளைய பாரதம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒளி உலாவரும். குறளமுதம் துன்புறோம் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறோம் இன்சொல் அவர்க்கு. பொருள் யாவரிடத்திலும் இன்பத்தை மிகுவிக்கின்ற இன்சொல்லை உடையவருக்கு துன்பத்தை மிகுவிக்கின்ற வறுமை இல்லாது ஒழியும். மீண்டும் குறள் துன்புறோம் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறோம் இன்சொல் அவர்க்கு. குறள் எண் 94, அதிகாரம் இனியவை குறள்.

நேர்களி நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது தகவல் நேரம். வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தெரிவிக்கிறது.

இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபீனிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து. எமி பம்புகான் நாளை காலை 6 மணிக்கு ஸ்வராஸ்தீப் மற்றும் லாங் ஐலாண்ட் வழியாக ரங்கத் செல்லும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். பின்னர் காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி நார்த் பேசேஜ் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்வராஸ்தீப் பயணிக்கும். பின்னர் காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிலக்ஷ்மி நாளை காலை 11 மணிக்கு சகிதீப் செல்லும். பின்னர் 1 மணிக்கு ஸ்வராஸ்தீப் பயணிக்கும். பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்டைட் ஐலண்ட் நாளை காலை 11:30 மணிக்கு ஸ்வராஸ்தீப் பயணிக்கும். பிற்பகல் 2 மணிக்கு சகிதீப் செல்லும். பின்னர் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு சகிதீப் செல்லும். மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை மாலை 5 மணிக்கு ஸ்வராஸ்தீப் பயணிக்கும். பின்னர் 5ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு சகிதீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். நேயர்களே, தற்போது தகவல் நேரம் கேட்டீர்கள். நேர்களே, பிரதம மந்திரியின் ஜன்தன் யோஜனா திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். வங்கி கணக்கு என்பது சேமிப்புக்கான இடம் மட்டுமல்ல, அது நமது நிதி பாதுகாப்பிற்கான முக்கிய கருவியும் கூட. வங்கி சேவைகள் அனைவருக்கும் எளிதாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசு தொடங்கிய முக்கிய திட்டம்

பிரதம மந்திரியின் ஜன்தன் யோஜனா குறைந்தபட்ச இருப்பு தொகை தேவையில்லாத அடிப்படை வங்கி கணக்கு, தகுதியுள்ளவர்களுக்கு ஓவர் டிராப்ட் வசதி, அரசு நலத்திட்ட பணிகளை நேரடியாக பெறும் டிபிடி வசதி என பல்வேறு பயன்களை இந்த திட்டம் வழங்குகிறது. நிதி சேவைகள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே ஜன்தன் யோஜனாவின் அடிப்படை நோக்கம். நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது இளைய பாரதம். இது முற்றிலும் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி.

நேர்களே, இன்றைய இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் கனவு காணும் கண்களுக்கும் சாதிக்க துடிக்கும் இதயங்களுக்கும் மாற்றத்தை உருவாக்க நினைக்கும் சிந்தனைகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இளமை என்பது வாழ்க்கையின் ஒரு பருவம் மட்டுமல்ல, புதிய கனவுகளை உருவாக்கும் காலம், புதிய பாதைகளை தேடும் காலம், நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை உலகிற்கு நிரூபிக்கும் காலம். என்னால் முடியுமா என்ற கேள்வியை விட்டுவிட்டு என்னால் ஏன் முடியாது என்ற நம்பிக்கையுடன் முன்னேறுவோம். இளைஞர்களே, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்காதீர்கள், அந்த எதிர்காலத்தை எப்படி உருவாக்கப் போகிறோம் என்று சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஹீரோ யார்? திரையில் வரும் ஹீரோவை தேட வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையின் ஹீரோ நீங்கள்தான், நீங்கள் மட்டும்தான். உங்கள் முடிவுகளும் முயற்சிகளும் தான் உங்கள் கதையை எழுதுகின்றன. மூன்று விஷயங்களை உங்களுக்குள் தினமும் கேளுங்கள். இன்று நான் என்ன புதிதாக கற்றுக்கொண்டேன்? இன்று நான் யாருக்காவது உதவினேனா? நேற்றை விட இன்று நான் முன்னேறினேனா? இந்த மூன்று கேள்விகளும் உங்கள் வாழ்க்கையை சிந்திக்க வைக்கும்.

இளைஞர்களே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை நிறுத்தும். அது முடிவு என்று நினைக்காதீர்கள். சில நேரங்களில் சிவப்பு விளக்கு கூட நம்மை நிறுத்துவதற்காக அல்ல, சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான். சமூக வலைத்தளத்தில் எத்தனை பேர் உங்களை பாராட்டுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, நிஜ வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை நல்ல மாற்றங்களை உருவாக்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். திறமை இருக்கிறது, ஆனால் இலக்கு இல்லை என்றால் அது திசையில்லாத படகு போன்றது. திறமைக்கு திசை கொடுப்பது இலக்கு மட்டுமே. பலர் வெற்றிக்காக குறுக்கு வழியை தேடுகிறார்கள், ஆனால் உண்மையான முன்னேற்றத்திற்கு தொடர்ச்சியான முயற்சி, பொறுமை, ஒழுக்கம் போன்றவை முக்கியமான அடித்தளங்கள். முடியாது என்று சொல்லும் முன் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாமே என்று சொல்லி பாருங்கள். ஒரு விதை இன்று மரமாக மாறாது, அதற்கு காலமும் பராமரிப்பும் தேவை. அதேபோல் உங்கள் கனவுகளுக்கும் நேரமும் தொடர்ச்சியான முயற்சியும் தேவை. நீங்கள் மட்டும் முன்னேறுவது வெற்றி அல்ல, உங்களுடன் இருப்பவர்களையும் முன்னேற ஊக்குவிப்பது மிக அழகான மனிதநேயம்.

இளைஞன் என்பது வயதால் மட்டும் தீர்மானிக்கப்படுவது அல்ல. புதிய சிந்தனை, புதிய முயற்சி, மாற்றத்தை உருவாக்கும் தைரியம், இதுதான் இளமை. உங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்பு குறைவாக இருக்கலாம், ஆனால் முயற்சி செய்யும் மனம் உங்களிடம் இருக்க வேண்டும். ஒரு நாளில் அனைவருக்கும் கிடைப்பது 24 மணி நேரம். சாதிப்பவர்களுக்கும் சாதிக்க முயற்சி செய்பவர்களுக்கும் நேரத்தை வீணாக்குபவர்களுக்கும் அதே 24 மணி நேரம்தான். அந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நமக்கான வித்தியாசத்தை தரும். ஒரு நல்ல புத்தகம் உங்கள் அறையில் அமைதியாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் சிந்தனையை சத்தமாக மாற்றிவிடும். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் வளர்ச்சியை நிறுத்திவிடும். இன்னும் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்ற கேள்விதான் உங்கள் வளர்ச்சியை தொடங்குகிறது. மற்றவரை வெல்வது மட்டும் வெற்றியல்ல, நேற்று இருந்த உங்களை இன்று நீங்கள் கடந்து செல்வதும் ஒரு பெரிய வெற்றிதான்.

இளைஞர்களே, சிறிய பழக்கங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை தரும். அதாவது, தினமும் சில நிமிடங்கள் வாசிப்பது, புதிய திறமைகளை கற்றுக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, நேரத்தை திட்டமிடுவது போன்ற சிறிய பழக்கங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய பலனை தரும். உங்கள் திறமை என்ன என்பதை கண்டறியுங்கள். அது பாடலா, விளையாட்டா, ஓவியமா, தொழில்நுட்பமா, பேச்சு திறனா? ஒவ்வொருவரிடமும் ஒரு தனி திறமை இருக்கும். அதை கண்டுபிடிப்பதும் வளர்ப்பதும் கண்டிப்பாக உங்கள் பொறுப்புதான். மாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள், மாற்றத்தின் ஒரு பகுதியாகுங்கள். யாராவது இதை மாற்ற வேண்டும் என்று காத்திருக்காமல் நான் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்க தொடங்குங்கள்.

இளைஞர்களே, உங்கள் கையில் இருக்கும் கைபேசியை மட்டும் சார்ஜ் செய்யாதீர்கள். உங்கள் அறிவையும் திறமையையும் கனவுகளையும் தினமும் சார்ஜ் செய்யுங்கள். கனவு காணும் கண்கள் ஆயிரம் இருக்கலாம், ஆனால் அந்த கனவை நனவாக்க எழுந்து நடக்கும் கால்கள்தான் வரலாற்றை உருவாக்கும். இளைஞர்களே, உங்கள் காலம் இது, உங்கள் வாய்ப்பு இது, உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் நேரமும் இதுதான். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள், உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள்.

நேர்களே, இத்துடன் இளைய பாரதம் நிகழ்ச்சி முடிவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களுடன் சத்யபாமா. வணக்கம் நேர்களே.